மாமா நிலவையாய் குவாதேத்துரு குஜ்சகே ரிக்வெஸ்டிங் இவ்வால தீஃபா பத்தல் கொல்லானா மீ ஷோக நோட் குறுவேன் ஃபஹெஜ்ஜாந்தே குறுமிஸ் போனி மெசேஜ் கொல்லாகன் லவேன் அடு ஆலம்கு ஃபுர்சத் லிபேனே ಫಸ್ ಕಡೆ ತಿರೀಸಿಗು ಮಹಾಮ ಎ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಿಮೆಂದೆಂದೆ ನಿಮ್ಮ ವಸಲಾಮ್ ಕೇಂದೆ ಹಮ ಮಿಕೊಳು ಶಹು ಜಹಾಲದ್ದೇನ ಮೆಸೇಜ್ ಕಹುಣ್ಣಲವತಾ.